438.6 மீட்டர், 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலை வரிசையில் அந்தமான் நிக்கோபார் தமிழ் பெரும் மக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 9ஆம் நாள் செப்டம்பர் 26 சனிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கி முழங்கு. இன்றைய தமிழம்தம் நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், மெல்லிசை பாடல்கள் மற்றும் நமது சிந்தனைக்கு ஆகியன ஒலி உலாவரும்.

குரலமுதம் இணை துணை என்பது ஒன்றில்லை. விருந்தின் துணை துணை வேள்வி பயன் பொருள் விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவிட முடியாது. விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும். மீண்டும் குரல் இணை துணை என்பது ஒன்றில்லை. விருந்தின் துணை துணை வேள்வி பயன் குரல் எண் 87 அதிகாரம் விருந்தோம்பல்.

0: தகவல் நேரம் வானிலை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் மீனவர்களுக்கு ஏதும் விசேஷ எச்சரிக்கை கிடையாது எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இனி தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து பினிக்ஸ்வே துறைமுகத்திலிருந்து. எம்பி ராணி லக்ஷ்மி நாளை காலை 6 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் மற்றும் லாங்கலின் வழியாக ரங்கர் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் நாளை மதியம் 12 மணிக்கு ரங்கத்திலிருந்து பயணித்து சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஜாலிபாய் நாளை காலை 6:15 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி பம்புகா கப்பலுக்கு பதிலாக எம்பி நார்த் பேசேஜ் நாளை காலை 6:15 சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ரங்கர் நாளை 11:00 சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 1:00 சுராஜ்தீப் செல்லும். சுராஜ்தீப்பிலிருந்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ஜாலிபாய் நாளை 11:30 ஸ்ரீ விஜயபுரத்திலிருந்து சுராஜ்தீப் பயணிக்கும். அங்கிருந்து பிற்பகல் 2:00 சஹிப்தீப் செல்லும். சஹிப்தீப்பிலிருந்து மாலை 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி கமூட்டா கப்பலுக்கு பதிலாக எம்பி பண்டூர் நாளை பிற்பகல் 2:30 சஹிப்தீப் பயணிக்கும். அங்கிருந்து மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்ப உள்ளது. எம்பி ராணி சங்கா நாளை மாலை 5:00 சுராஜ்தீப் பயணிக்கும். இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 சுராஜ்தீப்பிலிருந்து பயணித்து சஹிப்தீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது செப்டம்பர் 30 தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள்.

ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம் உங்கள் கதை இந்திய அரங்கில். இன்றைய பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு உங்கள் கதை நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

நிகழ்ச்சியின் தொடக்கமாக பார்வை ஒன்றே போதுமே திரையிலிருந்து ஹரிஹரன் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல் ஒலிக்கிறது. பா விஜய் எழுதிய பாடலுக்கு இசை பரணி.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிப்பது மேட்டுக்குடி திரையிலிருந்து அன்புள்ள மன்னவனே என்ற பாடல். சிற்பியின் இசையில் பாடலை பாடியவர்கள் மனு மற்றும் ஸ்வர்ணலதா.

நேயர்களே, தொடரும் பாடல் காதல் மன்னன் திரையிலிருந்து ஒலிக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலுக்கு இசை பரத்வாஜ், எழுதியவர் வைரமுத்து.

தொடர்ந்து ஒழிக்கும் பாடல் ரோஜா திரையிலிருந்து. ரோஜா ரோஜா என்ற பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதலர் தினம். பாடலை பாடியவர்கள் உன்னிகிருஷ்ணன், எழுதியவர் வாலி, இசை ஏ ஆர் ரஹ்மான்.

நேயர்களே, வெறுப்பது யாராக இருப்பினும் நேசிப்பது நீங்களாக இருங்கள் என்ற அன்னை தெரசாவின் சிந்தனை வரிகளுடன் நாளைய தமிழம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இந்திரா. வணக்கம் நேயர்களே.